தரிப்பத்தோய் உப்பறி புரித்தாய் உப்பறி புரித்தா தரிப்பத்தோய் உப்பறி புரித்தாய் உப்பறி புரித்தா ரை ரை கே சதாதி துரிச்சு துரித்தா ஹோய் சனா கேதார் ஆய் சனா கேதார் ராஜா சனா கேதார் ராணி சனா கேதார் புந்திரி கழகா தேவ தூரா ஹே பரே புத்த